குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய் குரு, வாய்

0: வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு
1: வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு